0: வோடஃபோன் மேக்கப் பண்ணன்ஸ் சீனந்து காபோங் நிக்கறகுவத் காணவும் கரக்க கனோம் ஆனரக்கத் 5 அப் யான் தித்தின புகிந்தாரா கித்தின புகிந்தாரா தி ரீசார்ஜ் தி 4 அப் யான் தி வபுகிந்தாரா தி 3 அப் யான் தி புகிந்தாரா கித்தின வந்தாரா தி ரீசார்ஜ் ஆ தி 2 அப் யான் தி வோவ கித்தின வந்தாரா நகொண்டு ஒன் வந்தாரா ஆன் நெட் மணி இபுகிந்து வந்தாரா ஆ தி தின வந்தாரா எனபென டைன தி ஒன் தபும் தி ஒன் ஒன் ரீசார்ஜ் எனபென டைன வோவ தபும் தி புகின ஆ தி புகின தி ஒன் ஒன் ரீசார்ஜ் எனபென டைன இபுகிந்து ne wa debon awai de wa bintara ibugini suwa debon awai karto nariki ari de bintara o tene me bintara de uri chat ari na kona ne bene taina ina non te puina debon iri bo roi ati kona na kaina kino yei na likari na kim na de meka ponansa
1: holy pass norang gai te buro roi yon te holy pass
0: kare ki am tata e ke sana awai ke tikini ko bona na sin to mona tara bona ina non te wana debon orian kai start don't want the book if we're going to get enough to borrow again. Iri suwa akipo na kaireki na kuyai. What home?

நிறதாய் மங்கையோன் மேடி எஃப்எம்ஐ நம்பின் தப்பி ஒத்ததாய் மங்கையோ எப்போராய் தேவா தவன நவன் தேத்து தவன வையோ மென் நம்தா பண்ணி கொங்குரா மெய்யை நிப்போன் தவன நம்மங்கத்தா உராயின் டேசி கொ மேம் ரோ நிமேத்தாங் மென் தெருவோனி கரிக்கிறோம் ரோ நிப்பனான் கிரிபேஸ்